கையில் கலைந்ததுதாம். பழி எனும் விதை நெஞ்சில் விழுந்தது. பயிர் என தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால். அதோ அதோ விடியது சத்தத்தால். அராஜகம் அழியது ரத்தத்தால். அதோ தலை உருளுது சொர்க்கங்கள். இதோ இதோ தெரியுது துடிக்கிது புஜம். ஜெயிப்பது நிஜம். Так-то, так-то, дим-то, так-то, так-то, дим-то, так-то, так-то, дим-то, так-то.

பகைவனை தருள்வது பிழையே வா, பகைவனை அழிப்பது முறையே. பொறுப்பது புழுக்களின் இனமே, ஆம் அழிப்பது புலிகளின் குணமே. எட்டிப்போ இதோ புலி வருகிறது திட்டத்தால், அடாவடி ஒழியுது சித்தத்தில், மனோபலம் வருகிறது மொத்தத்தில். அதோ பகை அழியுது குடிக்குது முஜம், ஜெயிப்பது நிஜம்.